ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം. ഫസ്റ്റ് വൺ വന്ന് ലാൻഡ് ലൈൻ ഫോൺ. என் வீட்டில் இருந்தது ஒன்று, ஐயோ எனக்கு இப்போவும் ஞாபகம் இருந்தது. அதை யூஸ் பண்ணும்போது கால் பண்ணுறது, கால் எடுக்கிறது, அந்த அதர் சைட்லேருந்து பேசுகிறது, கவனமாக கேட்குறது. லேண்ட்லைன் ஃபோன்னா ஒரு இமோஷன். டுடே நம்ம ஃபோன்னா பர்சனல், உங்களோட பாக்கெட்டில் இருக்கும், இல்லை பேக்கில் இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம ஹேண்டில் 24/7 நாம் அதை கீப் பண்ணுறோம். பட் முன்னாடி ஒரு ஹவுஸுக்கு யூஸ்வலி ஒன் லேண்ட்லைன் ஃபோன் தான், இல்லை ஒரு ஒரு ஏரியாக்கே ஒரே ஒரு லேண்ட்லைன் ஃபோன் தான் இருக்கும். அண்ட் தேட் ஃபோன் வாஸ் ஃபார் எவ்ரி ஒன். அம்மா, அப்பா, சில்ட்ரன், கெஸ்ட், இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆன்டி, அங்கிள், எல்லாருக்கும், எவ்ரி ஒன் ஷேர் த சேம் நம்பர். அந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணுவாங்க, நீங்கள் பிக்கப் பண்ணுவாங்க, அப்புறம் ஹலோ இது யார், நான் தான், யார், நான் தான். காலர் ஐடி எல்லாம் அவ்வளோ காமன் ஆகாத ஒரு டேஸ். அண்ட் இஃப் சம்படி யூ வெயிட்டிங் ஃபார் கால்டுனா உங்களுக்கு அந்த நேம் அந்த ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது. ஸோ சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு ரிமெம்பர் த நம்பர். அன்றைக்கெல்லாம் நம்ம எவ்வளோ நம்பர்ஸ் அப்படியே பை ஹார்ட் பண்ணியிருப்போம்ல, பீப்புள் ஆக்சுவலி மெமரைஸ்ட் இட். இன்றைக்கினா ஃபோன் நம்பர்ஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம நம்பர் கேட்டால் அப்படியே நம்ம என்ன சொல்லுவாங்க, வெயிட் என்னோடய காண்டாக்டில் இருக்குது அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ லேண்ட்லைன்ஸ் வேர் ஆல்சோ கனெக்டட் வித் அ சர்டன் கைண்ட் ஆஃப் பேஷன்ஸ்னு கூட சொல்லலாம். இப் த பர்சன் வீட்டில் இல்லைன்னா நம்மளால் வாட்ஸ்அப் பண்ண முடியாது. நம்ம ஒரு டைமுக்கு அப்புறம் லேட்டர் அவங்கள ட்ரை பண்ணோம். ஸோ லேண்ட்லைன் ஹேட் ஒன் கிரேட் அட்வான்டேஜ், ஒரு ஒரு ஷேர்ட் கம்யூனிகேஷன் ஸ்பேஸ் அன்னைக்கு அதை உருவாக்குனது. இந்த ஃபோன் வுட் ரிங், எல்லாரும் அந்த வீட்டில் இருக்க எல்லாரும் அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. ஃபோன் எடுத்து பாரு யார், நம்ம சைல்ட்ஹுட் டேஸோட ஒரு இம்பார்ட்டன்ட் மெமரியாக மாறிடுச்சு. ஸோ இன்றைக்கி லேண்ட்லைன்ஸ் கம்ப்ளீட்டாக டிசப்பியர் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இன்னும் ஹாஸ்டல், ஆஃபீஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், இல்லை சில வீட்டில எல்லாம் அவங்க இப்போவும் லேண்ட்லைன் யூஸ் பண்ணுறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் அஸ் இப்போ மொபைல் ஃபோனுக்கு மாறிடுச்சு. அண்ட் த ஓல்ட் டெலிஃபோன் ரிங்டோன் அந்த சவுட் இப்போவும் ஒரு நொஸ்டால்ஜியாக தான். ஸோ இப்போ அந்த நொஸ்டால்ஜியால் நாம் ஒரு பாட்டு கேட்டுட்டு திரும்பி வருவோம். இது அஹலி எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വെൽക്കം ബാക്ക്. ഇത് അഹല്യ എഫ് എം 90.4. ഇത് നമ്മ നേരം ആൻഡ് ദിസ് ഇസ് ആർ ജി ഹീര വിത്ത് യു. സോ നാം അപ്പിയെ മറന്നു പോണ ഇന്നൊരു വിഷയം ദാ ഓഡിയോ കാസറ്റ്. ഇന്നിക്കു ഒരു സോങ് വേണമാ, നിങ്ങൾ അപ്പിയേ സെർച്ച് പണി, ക്ലിക് പണി, പ്ലേ പണി, ഇറ്റ്സ് ഡൺ. ആ കാസറ്റ്സ്നാ കംപ്ലീറ്റ്ലി ഡിഫറെൻ്റ്. ഒരു കാസറ്റുക്ക് രണ്ട് സൈഡ് ഇരുന്നിച്ചു, സൈഡ് എ ആൻഡ് സൈഡ് ബി. നിങ്ങൾ ഫിസിക്കലി അത് പ്ലേ പണ മുടിയും, ഫാസ്റ്റ് ഫോർവേഡ് പണ മുടിയും, ഇല്ല റിവൈൻഡ് പണ മുടിയും. ആൻഡ് ഇഫ് ദ ടേപ്പ് ഗോ ടാങ്കിൾഡ്നാ, അയ്യോ, പെൻ എടുത്തിട്ട് ഉക്കാന്ത് അത് സരി പണി നാം എവ്വളോ പാട്ടുക്കാക വെയിറ്റ് പണിയിരിക്കും. മെനി പീപ്പിൾ യൂസ് എ പെൻ ഓർ പെൻസിൽ, അത് റീവൈൻഡ് പണത്തക്ക് പെൻ ഓർ പെൻസിൽ അത് റേഡിയോ പക്കത്തിൽ എപ്പോഴേ ഇരിക്കും. ആൻഡ് ദെൻ കെയിം അനദർ ബ്യൂട്ടിഫുൾ പാർട്ട്, റെക്കോർഡിങ്. നമ്മളോട വോയിസ് മുതൽ തടവ നമ്മൾ റേഡിയോയിൽ റെക്കോർഡ് பண்றது இல்ல அந்த கேசட்ல ரெக்கார்ட் பண்றது இல்ல ஒரு பியூர் எமோஷன்ங்க. ஒரு blank கேசட் எடுத்துட்டு உங்களுக்கு ரேடியோ மூலமா உங்களோட சாங்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். அது ஒரு பிக் ப்ராப்ளம் அன்னைக்கு. ஏனா அது கரெக்ட்டா பண்ணனும் இல்ல, you have to wait for the song to start. So cassettes made music portable. எங்க வேணாலும் நீங்க தூக்கிட்டு போலாம். You could carry your favorite song in your bag அப்படினு. நீங்க வீட்ல இருக்கலாம், இல்ல கார்ல இருக்கலாம், இல்ல फ्रेंड्स கூட இருந்தீங்கலாம். உங்களோட பிளேலிஸ்ட் அப்படியே உங்களுக்கு ஒரு ఫిజికల్ కనెక్షనோட உங்க கூட அப்படியே இருக்கும். So some people had entire shelves filled with cassettes. எனக்கு இப்போ அந்த cassettes எல்லாம் அப்படியே ஒரு ஷெல்ஃப்ல நீட்டாக வச்சிருக்கிறது எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. ஃபிலிம் சாங்ஸ் இருக்கும், அதில் டிவோஷனல் சாங்ஸ் இருக்கும், இளையராஜா, ஏஆர் ரமன், ப்ரைவேட் ஆல்பம்ஸ், எவ்ரி திங் ஹேட் இட்ஸ் ஓன் கேசட்ஸ். இப்போ வந்து மியூசிக்னால் இன்க்ரெடிபிளி கன்வீனியன்ட் ஆயிடுச்சு இல்லை, பட் கேசட்ஸ் ஹேட் சம்திங் டிஃப்ரெண்ட். உங்களுக்கு அதை டச் பண்ண முடியும், லேபிள் பண்ண முடியும், லென்த் பண்ண முடியும். அண்ட் சம்டைம்ஸ் ஈவன் நீங்கள் கொடுத்தது திருப்பி வாங்காமல் கூட, இல்லை திருப்பி கொடுக்காமல் கூட இருந்திருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய மெமரிஸ் இது. ஸோ இதை யூஸ் பண்ணவங்க கண்டிப்பாக நான் சொல்கிறத கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ அடுத்த பாட்டு கனெக்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குறேன். இது அஹல்யா எஃப்எம் 90.4. திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വെൽക്കം ബാക്ക്. ഇത് അഹല്യ എഫ് എം 90.4 ആൻഡ് ദിസ് ഇസ് ആർ ജി ഹീര വിത്ത് യു. സോ നെക്സ്റ്റ് വൺ, അലാം ക്ലോക്ക്. இன்னைக்கு நம்ம ஸ்மார்ட் போனுக்குள்ளதான் நாம அலாம் செட் பண்றோம். ஆனா முன்னாடி ஒரு ஆக்சுவல் க்ளோக்கே இருந்தது நம்மளோட பெட்டுக்கு பக்கத்துல. அந்த அலாம் சவுண்ட் ரிங் ரிங் ரிங் மார்னிங்ல அதை ஸ்டாப் பண்ணாதான் ஃபர்ஸ்ட் பேட்டில். ட்ரெடிஷ்னல் அலாம் கிளாக் ஒரு மெக்கானிக்கல் பெல் மெக்கானிசம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அதை மேனுவலி செட் பண்ணி அலாம் செட் பண்ணலாம். அண்ட் உங்களோட பெட்டுக்கு பக்கத்தில் அது அப்படியே உட்காந்துருக்கும். அதுக்கு ஸ்னூஸ் பட்டன் கிடையாது. மோஸ்ட்லி ஓல்டர் மாடல்ஸ்க்கெல்லாம் அப்படி ஸ்னூஸ் பட்டன் இல்லை மல்டிபிள் அலாம்ஸ் இல்லை ஸ்பாட்டிஃபை பிளேலிஸ்ட்லாம் உங்களுக்கு அலாம் எல்லாம் கிடைக்காது. ஜஸ்ட் வேக் அப் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இங்கே ஒரு ஃபன்னி டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இன்றைக்கி நாம 6 o'clock, 6:05, 6:10, 6:15 அப்படின்னு நாம தூங்கிட்டே இருப்போம். ஏர்லியர் அதெல்லாம் முடியாது, ஒரே ஒரு அலாம் தான். இல்லை வீட்டிலேருந்து எழுந்துக்கோ, டைம் ஆயிடுச்சுன்னு அப்படி நம்ம அம்மா இல்லை அப்பா அலாம் கிளாக்காக மாறிடும். ஸோ டெக்னாலஜி சேஞ்ச் தி அலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரொமேட்டிக்லி. இப்போ நம்மளோட ஃபோன்ஸ் தான் நம்மளை வேக்கப் பண்ணுது, இல்லை நம்மளோட வெதர் ப்ளே மியூசிக் இல்லை நம்மளோட ஸ்லீப்பை கூட ட்ராக் பண்ணுறது நம்மளோட மொபைல் ஃபோன் தான். ஸோ அலாம் கிளாக் ஹேட் ஒன் சிம்பிள் ஜாப், டைம் ஆயிடுச்சு எழுந்துக்கோ அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அது ரொம்ப லவுடாக ரொம்ப சின்சியராக பண்ணுற ஒரு மெஷின் தான் நம்ம அலாம் க்ளோக். நான் இன்றைக்கி அது பார்க்கவே முடியாது. ஏதோ ஒரு வீட்டில் இல்லை ரெண்டு வீட்டில் எல்லாம் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓல்ட் பீப்புள் இல்லை ஃபோன் யூஸ் பண்ணாதவங்க கிட்டே கண்டிப்பாக இருப்போம். அது இல்லைன்னா உங்களால் பார்க்கவே முடியாதுங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்த பாட்டுக்கு போகிறோம். இந்த மெமரிஸுக்கு ஒரு ரிவைண்ட் பட்டன் கொடுத்துட்டு இப்போ பாட்டு கேட்டுட்டு திரும்பி வரலாம். இது அஹல்யா எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വെൽക്കം ബാക്ക്. ഇത് അഹല്യ എഫ് എം 90.4 ആൻഡ് ദിസ് ഇസ് ആർ ജി ഹീര വിത്ത് യു. സോ നമ്മ മറന്നു പോന ഇന്നൊരു വിഷയം എന്താ, ഡയറി. സ്കൂൾ ഡയറി ഇല്ല, നാ പേഴ്സണൽ ഡയറി പറ്റി പേസുറേ. ഒരു പ്ലേസ് ദാറ്റ് യു കുഡ് റൈറ്റ് இன்னைக்கு என்ன നടந்துச்சு, நீங்க என்ன திங்க் பண்றீங்க, நீங்க வரிடா இருக்கீங்களா, எக்ஸைட்டடா இருக்கீங்களா, ஒரு ஓன் பிரைவேட் லிட்டில் வேர்ல்ட், அதுதான் டைரி. சோ இன்னைக்கு many people போட்டோஸ், சோஷியல் மீடியா போஸ்ட், நோட்ஸ் ஆப்ஸ், டிஜிட்டல் ஜர்னல்ஸ் மாதிரி அவங்களோட லைஃபை ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அன்னைக்கு இல்ல, இப்பவும் கொஞ்சம் பேர் டைரி யூஸ் பண்றாங்க, ஆனா ரொம்ப கம்மி. டைரி வாஸ் லிட்டரலி ஒரு புக் தான். டேட் இருக்கும், பேஜ் இருக்கும், பென் இருக்கும், அண்ட் உங்களோட தாட்ஸ் இருக்கும். So one thing beautiful about writing is you slow down. நீங்க ரொம்ப ரொம்ப நிதானமா ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு எழுதுற அந்த process ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ உங்களுக்கு 300 words type பண்ணலாம், even 1 second அதை delete கூட பண்ணலாம். ஆனா நீங்க உட்கார்ந்து யோசிச்சு எழுதி அதை சில sentence-ஐ கட் பண்ணி pages unfinished ஆக்கி, sometimes நீங்க அப்படியே unfinished அந்த page-ஐ leave பண்ணி ஒரு வேல்யூபிள் ஹிஸ்டோரிக்கல் டாக்குமெண்ட் மாதிரி இருக்கும் ஒரு டைரி. ஸோ பர்சனல் டைரி இஸ் ரிட்டன் பை ஆர்டினரி பீப்புள் கேன் டெல் ஹிஸ்டோரியன்ஸ் வாட் எவ்ரிடே லைஃப் ஆக்சுவலி ஃபெல்ட்ல. ஒரு பர்டிகுலர் பீரியடில் அவங்க எழுதின அந்த டைரி தான் நம்மளுக்கு ஒரு பொக்கிஷ மாதிரி நம்ம கீப் பண்ணுவாங்க. ஸோ நாட் ஜஸ்ட் வார்ஸ் அண்ட் பொலிட்டிக்ஸ், இல்லை ஃபுட் பற்றியாக இருக்கலாம், ஒர்க், ஃபேமிலி, ட்ராவல், இமோஷன்ஸ், டெய்லி ரொட்டீன். ஸோ டைரி ஒரு நோட் புக் மாதிரி பார்க்க முடியாது. இட் பிகம்ஸ் அ ரெக்கார்ட் ஆஃப் அ பர்சனல் லைஃப். அது தேட்ஸ் வை அதனால தான் இப்போவும் மெனி பீப்புள் ஸ்டில் ப்ரிஃபர் ரைட்டிங் தாட்ஸ் ஆன் பேப்பர். இதில் வார்த்தைகள் அப்படியே டைப் பண்ண முடியாது. அது எழுதுனா தான் நம்மளுக்கு ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஃபோன் ஸ்க்ரீன்ல டைப் பண்றதை விட பேப்பர்ல எழுதும் போது ஒரு டிஃபரெண்ட் ஃபீல் ஆகும். சோ இன்னைக்கு மூட் இருந்தா கொஞ்சம் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணு. சோ இப்ப அடுத்த பாட்டுக்கான டைம். இது அகலி எஃப்எம் 90.4. திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വെൽക്കം ബാക്ക് ഇത് അഹല്യ എഫ് എം 90.4. നമ്മ മറന്നു പോന ഇന്നൊരു വിഷയം എന്താ, ഫോട്ടോ ആൽബം. ഇനിക്കേ വി ടേക്ക് എ ഫോട്ടോ, നമ്മ അപ്ലോഡ് പണുവോം, ബാക്കപ്പ് ഷെയർ ഇൻ ആൻഡ് വിത്ത് ഇൻ എ ഇയർ മേ ബി തൗസൻഡ്സ് ഓഫ് ഫോട്ടോഗ്രാഫ്സ് ഇരിക്കും. ആ മുന്നാടി ഒരു റോൾ ഫിലിമില് ലിമിറ്റഡ് നമ്പേഴ്സ് ഓഫ് എക്സ്പോഷേഴ്സ് തന്നെ ഇരിക്കും. സോ യു കുഡന്റ് ഇമ്മീഡിയറ്റ്ലി സീ വെദർ ദ ഫോട്ടോഗ്രാഫ് കെയിം ഔട്ട് വെൽ. നിങ്ങൾ പിക്ചേഴ്സ് എടുക്കും, അത് ഫിലിംസ് ഡെവലപ്പ് പണി, വെയിറ്റ് പണി, അതുക്കപ്പുറം തന്നെ ഫോട്ടോസ് വരും. ആൻഡ് ദെൻ വെൻ യു ഡിസ്കവേർഡ്, അയ്യോ നാ കണ്ണ് അപ്പിയേ മൂടിരിച്ചേ, എന്നാ പണ്ടത് ശരിയാ വരലയേ. വൺ ഫോട്ടോ എവ്രി വൺ ലുക്കിംഗ് അറ്റ് ദ ക്യാമറ, വൺ പേഴ്സൺ ബ്ലിങ്കിങ്, വേറെ എങ്കയാവത് പാത്തിട്ട് ഇരിപ്പാങ്ക. സോ nobody could delete it na delete buttone kedaiyadu. Physical albums becomes ore family archives mari irukum. Wedding photographs, school photographs, illa birthday parties irukum, baby photos, trips irukum, festivals irukum, ellame ore albumukulla appadiye neat-a arrange pannitirukum. ஸோ ரிலேட்டிவ்ஸ் விசிட் பண்ணும்போது அந்த ஆல்பம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ தான் நம்மளுக்கு தெரியும், சின்ன வயசில் நான் இப்படி பண்ணியிருக்கேனா, திஸ் வாஸ் டேக்கன் வென் இப்போ அந்த வீட்டில் ஓல்ட் ஹவுஸ், இப்போ நீ எப்படி இருக்குப்பாரு, நீ தின் ஆகிட்ட இல்லை ஃபேட் ஆகிட்ட, எப்படி எல்லா விஷயத்தையும் அந்த ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு சொல்லும். ஸோ டுடே டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி ஹஸ் கிவன் அஸ் இன்க்ரெடிபிள் கன்வீனியன்ஸ் கொடுத்துருச்சு, பட் ஃபிசிக்கல் ஃபோட்டோகிராஃப் ஹவ் ஒன் யூனிக் குவாலிட்டி, அதுதான் தி எக்ஸஸ்ட் அவுட் சைட் த ஸ்க்ரீன் சொல்கிறது. உங்களுக்கு அதை ஹோல்ட் பண்ண முடியும், பேஜஸ் டேர்ன் பண்ண முடியும், டேட்ஸ் ரைட் பண்ண முடியும், இல்லை ஒன் ஜென்ரேஷன் இன்னொரு ஜெனரேஷனுக்கு அது பாஸ் பண்ண முடியும். சோ தட்ஸ் வை ஃபேமிலி ஸ்டில் கீப் ஓல்ட் ஆல்பம்ஸ். எனக்கு என்னோட சின்ன வயசுல இருக்கிற அந்த போட்டோஸ் எல்லாம் ஞாபகம் வரும், ஐயோ என்னோட மூஞ்சியை பார்த்தா அப்படி ஐயா அப்படி இருக்கும். சோ அது வந்து ஒரு ஒரு இமோஷன்ல, இப்ப அதை திரும்பி பார்க்கும்போது அப்படியே காமெடியா இருக்கு. பிகாஸ் தே ஆர் நாட் ஜஸ்ட் போட்டோகிராஃப்ஸ், தே ஆர் பீசஸ் ஆஃப் ஃபேமிலி ஹிஸ்டரி. சோ அதனால அது நீங்க இப்பவும் அந்த ஹேபிட் இருந்துருச்சுன்னா, ஸோ ஃபோட்டோகிராஃப்ஸை ஃபிசிக்கலாக இந்த மாதிரி ஆல்பம்ஸ் மாதிரி நீங்கள் கீப் பண்ணுற ஒரு பழக்கம் இருந்தால் கண்டிப்பாக அதை கண்டினியூ பண்ணுங்க. அதுதான் எனக்கு சொல்லறதுக்கு இருக்குது. ஓகே, இப்போ அடுத்த பாட்டுக்கான டைம். இது அஹல்யா எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. സോ ഗൈസ്, இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணோம். லேண்ட் லைன், கேசட், அலாம் கிளாக், லெட்டர், டைரி, பிசிக்கல் போட்டோ ஆல்பம், நம்ம லைஃப்ல எவ்ரிடே லைஃப்ல பார்ட்டா இருந்த கொஞ்சம் விஷயங்களை பத்தி பேசணும். பட் டுடே மோஸ்ட் ஆஃப் அஸ் பேர்லி யூஸ் தெம். ஐ நோ, இருந்தாலும் டெக்னாலஜி ஃபாஸ்ட் தான், எல்லாத்தையும் ஈஸி ஆக்கிருச்சு. மெசேஜஸ் இன்ஸ்டன்ட் தான், மியூசிக் அன்லிமிட்டட் ஆயிடுச்சு, போட்டோஸ் டிஜிட்டல் ஆயிடுச்சு, அலாம்ஸ் எல்லாம் நம்மளோட போன்லயே நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் ஆல்வேஸ் அட் அவர் ஃபிங்கர் டிப்ஸ். அது ஒரு ப்ரோக்ரஸ் தான், நம்ம பேக்வர்ட் போக வேண்டாம். ஆனால் சம்டைம்ஸ் இப்படி இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் ஞாபகப்படுத்துறது ரொம்ப நல்ல விஷயம். பிகாஸ் எவ்ரி ஓல்ட் ஆப்ஜெக்ட் கேரிஸ் எ லிட்டில் பீஸ் ஆஃப் டிஃபரண்ட் டைம். அந்த டைமுக்கு நம்ம போனோம்னா இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் நம்மளை ஹெல்ப் பண்ணும். ஸோ லேண்ட்லைனா நம்மளோட ஷேர்ட் ஹோம்ஸ், ஒரு கேசட்னா நம்ம மியூசிக் டிஸ்கவர் பண்ண அந்த மொமெண்ட், அலாம் கிளாக்னா நம்மளோட ஸ்லோ மார்னிங்ஸ், ஒரு லெட்டர் நம்மளை வெயிட் பண்றதுக்கு கற்றுக் கொடுக்கும், ஒரு டைரினா நம்மளை போஸ்ட் பண்ணி ரைட் பண்றதுக்கு கற்றுக் கொடுக்கும், இல்லை ஒரு போட்டோ ஆல்பம் நம்மளோட மெமரிஸ் ஆக்சுவலி நம்மளோட கையில பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ If you still have an old cassette இல்ல ஹேண்ட் ரிட்டன் லெட்டர் இல்ல ஒரு அலாம் கிளாக் இல்ல போட்டோ ஆல்பம், அதை த்ரோ பண்ணாதீங்க. டோன்ட் த்ரோ இட் அவே, பிகாஸ் அதை கீப் பண்ணுங்க. இன்னொரு ஒரு நாளைக்கு நீங்க அதை பார்த்து அச்சோடா நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், இல்லை எல்லாம் மெமரிஸ் இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கிற ஒரு டே கண்டிப்பா வரும். ஸோ இப்போ எனக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு. அண்ட் வித் தட் லிட்டில் ட்ராப் டவுன் மெமரி லேன் நான் போயிட்டு வரேன். ஸோ அண்டில் நெக்ஸ்ட் ஷோ, டெக்னாலஜி மே சேஞ்ச் த வே வி லிவ், ஆனால் மெமரிஸ் டிசர்வ் டு ஸ்டே ஆஃப்லைன். ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் உங்க கூட இருந்தது ஆர்ஜி ஹீரோ ஆன் அகலி எஃப்எம் 90.4. ஸ்டே டியூன், டேக் கேர், லவ் யூ ஆல், அண்ட் பை பை.